0: ರಾಜೇಂದ್ರನ.
1: மிகார் கடமிவணி நோகடி சோழ மினிட்டிங்காஃப் நோதேக்கே மெகஹர்ட்ஸ் திவேஃபே முங்கள்குன் மே மிகடிக குரமிகெந்தனி ராஜஹெந்துனா மீஷோ மீஷோ எக்கி கொம்மே துவஹெக்கே வெஸ் ஹெந்துனு அகடி ஃபனரா நோகடி திரிஹ குரியகெந்தா ஷோயே மீஷோக தஃபாத்து பேத்தகா எக்கிக குரிய மிகெந்தனி எகுத்து மியதன் ஹாச பேத்தகே தெரே தென் மிபலாலனி ஃபுயிங் ஹருகண்டு மிபயா
2: ஃபுயிங் ஹருகண்டு